0: மகிழா மண்டல ஷுருவாயே 1962 இது அந்தத்திர பெரிய இங்கடா ஸ்வப்னத்திர குஞ்சியாய் திஞ்சத்து. இ மகிழா மண்டலுக்கு பெரிய மகனியங்கடா கொடுக பாரி பல்யது. இந்து இ மகிழா மண்டலா தண்டு ஊர்ற பொன்னாழ்வா பந்து கூடக்குள்ள ஒரு ஜாக ஆய்த்து உண்டு. இதிக்கா மகிழா மண்டலா பல்ய மர ஆய்த்து தண்டு ஊருற ஜனக்கு நல கிட்டுவனைக்கு ஆய்த்து. இது ஒரு பெருமிர விஷயா. கானூர் கோத்தூர்ற எச்சக்கோ மக்களுக்கு சிக்ஷணத்திர ஆத்திய மொட்டு இல்லிஞ்சலே சுருவாச்சி. பண்டு சிசுவிகாராந்து காக்கே நிஞ்சானா இந்து ஸ்ப்ரீ ஸ்கூலிருந்து மகிழா மண்டலக்காரா நடத்தியனுண்டு. இதொரு ஜானதேகுல் ஆய்த்துண்டு. அந்த இல்லி ஆத்திய மொட்டுட்ட மக்கா இந்து பல்ய உத்தியோகானந்தஹா டாக்டர்ஸ்வா சர்க்காரி உத்தியோகத்திலோ டாக்டரேட் எடுத்தித்து அனனே நங்கட பெருமிரா தேசரக்ஷணைக்கோ குடித்து கீர்த்திர சிக்கர பத்தித்து பதுக்கில் நிலை கண்டித்து. இன்னலே மகிழா மண்டலா அபிவிருத்தி ஆய்த்து பல்ய கட்டட கட்டித்து கானூர் கோத்தூர்ற ஜனக்கு மங்கள கார்பாரு இன்னித்தர சபய சமாரம்ப நடத்தோக்கு ஆஸ்பத உள்ளந்த கட்டட உள்ளது குஷிப்படுவ விசாரா. இதெல்லத்த மகிழா மண்டத்திர சதஸ்யங்களா தண்ட தண்ட வாய்த்து விபாகமாடித்து தராவரி பைப்போட்டி மகான் வக்தியளந்தகா உபன்யாசக்கங்கா நாடுமத்து படிப்புக்காரா யோக சிக்ஷனா டாக்டர்ஸ்வா பரிசர காலஜி கன்னட பின்ன கொடவ சாகித்யா கொடவ பாஜர அறிவு ஹெல்த் கேம்ப் உம்மத்தாட்டு ஜானபத கலை பிரதர்ஷனா கிருஷி விஜான கேந்திரா அரண்ய மகாவித்யாலயத்திரா சம்பன்மூல வக்தியள காட்சிட்டித்து தும்பா அறிவிக்க பிரயோஜன படந்தடித்து. இன்னே பிரதீகாலா ஓரொரு விசேஷப்பட்ட காரியக்கிரமத்தனா நடத்தியண்டு பந்தண்டு உண்டு. அன்னனே நங்கடா கானூர் கோத்தூர்ரா தானியட பண சகாயத்திர கொண்டு சர்க்கார தந்த அனுதான பணத்திஞ்சலு மகிழா மண்டல சர்வத்தோமுக அபிவிருத்தி கண்டன் உண்டு. இச்சக்கெல்லா மகிழா மண்டல அபிவிருத்திக்கு இல்லிக்கத்தன ஆடழித்த மண்டலிஞ்சந்தகா அத்தியக்ஷங்கா உபாத்தியக்ஷங்கா காரியதர்ஷியோ நிர்தேசங்களோ ஐங்கட இங்கட தனு மன தன இட்டித்து நல்ல சேவை மாடியண்டு உண்டு.
1: நங்கட அவ்வா பாஜரை பங்கே தக்கு பறிவைங்க ஸ்ரீமதி சிரியப்பண்டா ருக்மிணி நாணயண்டைங்க கொடவ பாஷிக்கங்கடா மின்னத்துரா பவிஷ்யக்கு நங்கடா அவ்வா பாஜையே மூலா என்னுவ விஷயத்னா நீங்கட பக்கக்கு எடுத்துன் பந்தண்டுள்ள நங்கடா கொடகு சிறிய ஜில்லையாச்செங்கியோ இல்லத்திர விபின்ன சமஸ்கிருதி பத்தி பரம்பரை உலகத்து பல்ய கேளி மாடித்து நங்கட தேசத்திரா பட்டாளுக்கு நங்கட கொடகு நாடுற கொடுகே பாரி பல்யது. நங்கட தேசக்கு படைபீரங்காய்த்து நைச்சா ஃபீல்டு மார்ஷல் கொடந்தேற காரியப்பா பின்னா ஜென்ரல் கொடந்தேற திம்மைய இந்த இங்கா நடந்து பந்தா பட்டேலு நங்கட மக்களும் நடந்துண்டு. நங்கட ஜனாங்கத்திரா சிஸ்து பத்தத்தென்னுண்டு இடீ உலகுக்கே மாதிரி ஆய்த்து கிரீட்டப்பிராய ஆயத்துண்டு. அன்னனே கிரீடா லோக்கத்து பல்ய சாதனை மாடியுள்ளது பெருமிர விச்சாரா. ஆச்செங்கி இக்க இக்கா பரதேசத்திரா சமஸ்கிருதிக்கு மரளாப்பஞ்சி ஏறபாலு ஜனக்கு கொடவ பாஜ சாகித்யா சமஸ்கிருதி ரம்மிதா ஆளவன அபிமான பிரீத்தி இல்லத்தது பேஜாரத்துற விஷயா. நங்கடா பெத்த அவ்வனா எச்சக்கு பிரீத்தி சிடுவா அண்ணனே நங்கட அவ்வ தக்குனா பிரீத்தி சிடுவண்டு. நங்கட மக்கா ஓதியன் போப்பக்கா இங்கிலீஷ் பாஜனை படிச்சுத்தே படிப்பா. ஆச்செங்கி இங்கிலீஷ் வியாமோகத்திர கொண்டு நங்கட தக்குன மறந்தக்கா பையதாரு படிப்பிச்சிடுவக்கு இப்புல. இதனை அர்த்தமாடியண்டு மக்கா நங்கெல்லாரு கூடி ஆடுவக்கா மனையிலும் பொறமையும் நங்கட எல்லா விவகாரத்திலும் நங்கடா அவ்வ தக்குனே பறையுண்டு. நங்கடா பெதப்போன பல்ய சாகித்தியானா நடிக்கேறியண்டா ஐ சின்னப்ப எழுதுனா பட்டோலே பழமே கொடவ பத்தத்திரா ஆதார கிரந்தா ஜனாங்கத்திரா ஆய்மே கோய்மே நம்மே நாளு சமஸ்கிருதி சமஸ்காரா தேவானு தேவத்தையட பாட்டு காதி பின்ன பழஞ்சொல்லு இதனெல்லா படிப்புக்கு பொலி காட்டுனா புஸ்தக்கா இதாய்த்துண்டு. அதங்காய்த்து ஈ புஸ்தகத்தின மக்க ஓதண்டு கொடவ பாஜர புஸ்தக ஓதுனக்கா ನಂಗಡ ಚಿಂತೆ.

0: பாட்டு கேட்டீரல்ல, ஈ மழைகாலுக்கு போன்ச்சுள்ள சோது சோதானா பாக்கத்னா எண்ணித்தப்பைங்க ஸ்ரீமதி செப்புடிரா சுஜனா நஞ்சப்பண்டைங்க.
1: கோழி சூப்பு இங்கு போண்டியான சாமான், கோழி அரிசி எண்ணெய் 4 சம்ச்சா, ஜீரி

0: மெரத்த காக்கி கொடுத்த பல்யதானி உதாரியடனுக்கு கழிப்பா கை திருந்தது மரல துருண்டி நிந்தவக்காப்பா அக்கா சபே சமாரம்பக்கு எது பாஞ்ச நிஞ்சது இக்க ஹேப்பு மோர இட்டண்டு பையக்கு ஜாரி ஒழிப்பா ருண பெச்சி சாவக்காக குணபுட்டு பாவக்காக விவரணே ஒப்பண்ட கைலிஞ்ச கேட்டண்ட பண பல்ய வஸ்து ஏதெங்கின பையக்கு தப்பிந்து கேட்டண்டது மர்ச்சி கொடுக்கத்த சத்து போனக்கா அவங்க மோக்ஷ குட்டல அது அவங்க ருணபாதை அண்ணனே நல்ல ஆச்சாரா நல்ல நடத்தே நல்லறிக்கின புட்டு பாழு பாழு சாளி சத்தக்கா ஜன அவன சத்தலையும் குத்து பறந்தண்டே இப்போ எத்த தமரக்கு பொழியத்த கொக்கே விவரணை எத்தரவான மர அதங்க ஒரு எத்தத்த கொக்கே எத்துவதும் இல்லை கொக்கை பொழிவதும் இல்லை பொழிஞ்சக்கா அது ஒரு காரணந்து இ பிரயத்தத்தை நிப்புச்சிடொழிஞ்சது முண்டத்த கைப்ப கெல்ச வெர்த்த பிரயத்னம் இன்னனே ஜன எதேதோ யோஜனை இட்டண்டு மாடியண்டு இப்போ ஆக்கத்த கெல்ச தீரத்த கெல்ச கூழு விட்டமோ பாழாப்பில் விவரணை பயிற்சி பந்தவங்க ஒரு புடி கூழு விட்டமோ மகாதானி கூழு பிராண கொடுத்தனக்கே கூழு விட்டமோ ஸ்வர்க்கு போச்சு கூழு விடத்தவன் நர்க்கக்கே போச்சு இந்த காதியே உண்டாலா கூழு தானா பல்யம்
1: இச்சக்கு நேரம் நீங்கெல்லாம் பழஞ்சொல்லு கேட்டிரல அதனை அறிவிக்க தந்தந்த ஸ்ரீமதி கேச்சம்மடா நிர்மலா தினேஷ் ரைங்கு தன்யவாத பைந்தவி இக்கா ஆக்கிரிக்கு ஒரு சோது சோதான பாக்கத்து நண்ணி தப்பா செப்புடிரா சுஜனா நஞ்ச பண்டைங்க
2: கொரியர்ச்சி பத்த பத்தா மாடொக்கு போண்டியான சாமான் கொரியர்ச்சி 1 kg சர்பி 100 grams உப்பு 1 சம்ச்சா மஞ்சப்பொடி 1/2 சம்ச்சா ஈருளி தண்டு பல்யது பொல்லுளி 1 கண்டை இஞ்சி 1 கோம்பு டொமேட்டோ தண்டு எண்ணெய் 100 கிராமு நல்லமுளு பொடி 1 சம்ச்சா சம்பாரப்பொடி 1 சம்ச்சா கரம் மசாலா 1 சம்ச்சா மாடுவ விதான கொரியர்ச்சிர கூடா சர்பினா அவசிய உள்ளச்சக்கு உப்பு மஞ்சப்பொடி மழுப்பொடி கூட்டித்து சாய்த்தை மேக்கொஞ்சி சென்ன நேர முச்சித்து வெக்கொண்டு தண்டு பல்ய ஈருளினா சாதாரண பண்ண பண்ண முறிச்சித்து பொரபெச்ச உண்டு பொல்லுளி 1 கொம்பு இஞ்சி கூட்டியண்டு கல்லல் ஜஜ்ஜித்து பொரபெச்ச உண்டு டொமேட்டோத்துனா முறிச்சித்து பெச்ச உண்டு சீன்சட்டினா ஒலலு பெப்பஞ்சி எண்ணெய் பூக்கித்து சாய்த்தை காஞ்ச பின்னா மேக்கித்து பெச்ச எர்ச்சினா பேவக்கு வெக்கொண்டு எர்ச்சிர பூர்த்தி நீராரித்து அடியில் எண்ணெய் கண்ட பின்னா ஈருளி முர்ச்சான கூட்டித்து சாயத்தை அழுக்கிய உண்டு ஈருளி சென்ன பாடியண்டு பந்த பின்னா பாக்கி முர்ச்சானெல்லாம் ஒந்தொந்தாய் கூட்டித்து அழுக்கித்து முச்சிருண்டு 5 நிமிஷம் கைஞ்சித்து முச்சி தொடர்ந்து நோட்டுவக்கா அடிபத்துவ சந்தர்ப்பம் உண்டேங்கி 1 கப்பு பிஸ்னீர் கூட்டித்து நல்லமளு பொடி சம்பாரப்பொடி கரம் மசாலா புளி நீர் கூட்டித்து 5 நிமிஷம் முச்சித்து வெக்கொண்டு பெஞ்சித்துந்து கொத்தானது ஒலெஞ்ச உழுப்பித்து சென்ன நேர அன்னனே வெக்கொண்டு பின்னா மெல்ல முச்சி திறந்தக்கா எர்ச்சி மசாலர கூட இங்கித்து பத்த பத்த உள்ளான காங்கொலு இதுங்கு பிசி பிசி ஒட்டி சப்பாத்தி நல்லொன்னே சரியா
1: இச்சக்கு நேர சோது சோதான பத்த பத்தா கொரியர்ச்சி கரிமாடுவ விதானத்துனா கேட்டிரலா நங்கடா கானூறு கோத்துரு மகிழா மண்டலத்துற தராவரி காரியக்கிரம கேட்டந்தா நீங்க எல்லாருக்கும் தன்யவாத
3: இச்சனரா கானூறு கோத்துரு மகிழா மண்டலி ஈண்ட சதசியங்களுண்டு பலத்தரத்திர காரியக்கிரம கேட்டிரா ஈண்ட கூட இந்த கொடவசிரி காரியக்கிரம தீர்ந்தத்து கேட்டழ்த்தா எல்லா மாச்சானக்கும் நமஸ்காரா
4: ಕೊಡವಸಿರಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪ್ರಸಾರವಾಯಿತು.